0: மார்னிங் ஆரம்பிச்சிருக்கேன் செல்போனி.
1: Six zebra stamp com 355.